0: ne pomne mashi ne kharis ko mal ye gtab suna susuku
1: des chenang a tuinda
0: ne ran ka dengi ne ba do sun bo lo yong yi 张克鹏妙生了，宋杰平也跑不出国了。